0: மூலு மல்த்தது கொஞ்சு கொடுத்த முகித்து சரி முகித்து போலி
1: கொஞ்சு சரி முகிப்பு சரி இருட பாத்திர தடாப்புண்டு ஏன் ஒஞ்சி சன்மான தெத்தொந்து பைத நனொஞ்சி சன்மானம் அவு சுதெத்த ஆயரு
0: அவளு போதல ஈத்தன
1: அவளு தீர்த்தது சொல்லுவா இத்த மித்தர்த தெத்தனே தீர்த்த போராய் பொக்க தீர்த்தட சிறுவா மித்து போறா
0: சரி சார்
1: தால மல்லேத்தால் கொஞ்சம் பருப்பாவே
0: திக்குஜி திக்குஜி

0: தீர்மாரு.
1: மரவூரோட பாரியமல்ல ஜவுளில பேரத வெட்டி எடுத்துக்கண்டா
0: மரப்பே
1: ஏத்து காசு நம்ம பரிச்சயம் நம்மளே பண்பன பரிஸ்திக்கு ஏத்துதா அண்ட ஒஞ்சி நிகண்டு மாத்திரம் காசு ஒஞ்சி கைட்டுண்டா தாத்தலா மங்கொழி பண்புடிக்கு யானே சாட்சி ஒரு நேரம் எங்க மரியாதை திக்கோடுனாண்டா கைட்டு காசு போடும் இது மெய்த்த மாசாண்டல போடும் அத்து நிக்கலாத்தல் பொருளாண்டல போடும் நம்ம யோஜனை வேற விஸ்தரணை மல்புன காசு மல்புன மூஜி மூஜி ஜவுல் தங்கடி நம்ம
0: மூஜி
1: நம்ம ஜவுல் தங்க டிஜ்ஜந்திர குண்டி பத்துதாயிண்ட இஜ்ஜிந்த நம்ம துத்து நினால பிச்சாது குறப்ப நமக்கு வேற முக்கியம்
2: என்ன
1: பரிஸ்தான்
0: ஒரு

மாத்திரில் வன் பேரு கோரிக்கையிலே தந்து புள்ளியானது அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கையிலே பண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

போகட்டும் போகட்டும், என்னமே எடுத்துச்சு லெக்க வளர்ந்துடா உஞ்சினதவளை என்மா யாரா சாத்தியாச்சா ஏற்று ஜோக்கலிக்க என்மா ஜோக்கலிக்க பண்ணாக்கா அஞ்சிருந்த லெக்க மாலை பேரா அப்படி இஞ்சிருந்த லெக்க மாலை பேரா அப்படி அஞ்சாத்து ஈ லெக்கோத பக்கம் வந்து ஜாகிரதை மலைப்படாவும் உஞ்சினதவளா நிற்க மிருத்தி சொரூப்பா யாராகும் நீ காத்து வந்த முடியும் என்மதே வியாபாரம் தலைஞ்சி பண்ணுறது ஏனா தரையின காலம் வளர்ந்து முடியாது. ஏப்பா தரை கொஞ்சம் பொறி பொங்குண்டா நாரதின் ஆமைக்கு கடப்பிடியே இமைக்கு பத்தேன் பிய கற்பிலுக்கு ஒரவனே மல்லா ரக்கசனில் பத்தேன் பார்த்தது பேசுகிற ஒலியல் ஜோக்கணும் சாலும் தை மெங்கலாத துயில கொனே கொஞ்சம் அஞ்சு தெத்துது மண்டை ஆக்குது மண்டை சீட்டுது போட்டு ஆஜி ஜோக்கணும் கிருது முடியுங்க மெகுலு அப்பமே பொப்பை பாடினவே பத்தண்டு நானா ஜாகிரத நனத்த கர்ப்பம் ஏப்பா பஞ்சு பேனே மலைக்கு பேனை பரப்புண்டா பெக் பண்ண பேனை பரப்புண்டா சரி போட்டு பண்டே போய் மெக்கிலு ஈத்து எதிர் பலத்து வந்து ஜோக்குலு ஆஜி ஜோக்குலாண்டோ இங்கே ஆஜி வருஷ பிராயத்தை ஜோக்குல் துளே கண்ணே திருத்தின ஜோக்குல் கண்ணே திருடி பொண்டு சீண்டுத்து போய் நின்று தூத்து மெக்கில்னா ஆ கொஞ்சம் இஞ்சி ஆத்தனை பண்ணா அடுகே அசுக்காது போத்தே இருக்கு அயிர்த்த பிதாய் பைஜியர் அஞ்சு நாள்ப்பா பாரி பேஜாரடி தேர் ஆண்டாலா என்மனை கர்ப்பா உந்துண்டு தின கரிண்டு பொருத்திங்கொள்ளுதா பஞ்ச நாள் ஆயின் அஞ்சுனா சுத்தி கம்சகு கேனுண்டு பாலை புட்டினஞ்சின வர்த்தமான பத்தனிக்கா பாலை அஞ்சு எத்துண்டு

0: மூலு மலுத்தது, கொஞ்சு கொடுத்த முகித்து சரி முகித்து போலி
1: கொஞ்சு கோடி சரி முகிப்புனாத்த
0: ஒக்க ஜோடி
1: கோடி கோடி சரி முகிப்புனாத்த கொத்திட்டு என்னன்னு தேவகி மலுத்து கொத்துண்டே வாங்க சரி இருட பாத்திர தடாப்புண்டு ஏன் ஒஞ்சி சன்மான தெத்தொந்து பைத நனஞ்சி சன்மானம் தேக்கு அவு சுதெத்த ஆயரு
0: அவளு போதல ஈத்தேன்னா
1: அவளு தீர்த்தது சொல்லுவான் இத்த மித்தர்த

மொலனு ஆறு தூரர சுருவாண்டு தூரர சுருவாண்டு மர்மல் என்ன மர்மல் என்ன மகன மண்டென்னு கிர்கதல் மர்மல் என்ன மர்மல் என்ன